பார்த்த வேண்டியது இசை டங்கி இறப்பத நக வாங்கி அந்த உறவும் சொல்லுவோம் டங்கி இறப்பதாக நார பத்து மோட ஏற்று முன்னிக்கு போதகை பண்ணிட்டு இறத்த காமிக்கு யா இறதி இறப்போம் வருவோம் இறமாவும் கிட்டத்தமாக பதியீசி போத் பண்ணி இறவத்தாது சீனியர் ஓம்பி ஈகாங்க பிரைக்கேறி ஜீசஸ் தட் ஈடுத்தால் சீன தாடி சீன் பண்ணி இறப்பு மோட பதரைக்மாக ஏறோ பி போத் பண்ணி ஏற சீன் அலஸ் நாம் பண்ணி ஏற ஆமே.